பாடும் அம்மதன் மடித்தட்டு போலே நின்ற வாசல்ய தாரையில் முங்கி நீராடிய பிஞ்சிளம் பைதங்கள் ஓரோ சுவடும் அக்ஷர பிச்சவச்சொரா மொழிகளாய் சொல்லி படித்ததும் களங்கமில்லாத்த பால்ய புலர்ச்சையில் கலவில கூட்டி களிக்கும் நேரத்து காலமே நீயும் நிர்வதியால் எத்த சாட்சியம் வகிச்சு நின்னு ஓமன திங்கள் கிடாவோ பாடும் அம்மதன் மடி.

0: சின்ன பெண் பிள்ளல்ல வண்ண பூந்தோட்டம்
1: கொட்டத்தும் நேர்ந்தான் காதல் தேரோட்டம்
0: வளையும் ஓசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது கொடு கொடு தென்றல்

0: நானும் செய்தல கன கன கன கவிதைகள் படிக்கிறது குடு குடு பெண்கள் காற்றும் வீசு
1: சில நேரம் சில சில சிலியான சிறுவிடு படப்பட குடுத்து எங்கும் தேவம்
0: சின்ன பெண் பெண்கள் வண்ண பூந்தோட்ட
1: பொட்டத்தும் மேலந்தான் என்று காலோட்டம்
0: வடையூசை கல கல கல கல கவிதை படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசு.

சின்ன பெண் பெண்கள் வண்ண பூந்தோட்டம் கலகல கலகல கவிதைகள் படிக்கிறது குடுக்கொடு சென்றல் காட்டும் வீசு.

சங்கீத மேகம் கேட்டிலும் நேரம் ஆகாயம் கழ்த்துவோம் சாலம் நாளை சங்கீத மேயும் புலாவே நாளை சங்கீத மேயும் புலாவே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் கேட்டிலும்

வாழும் தான் சொல் ஜீவ சுகம் நாக நதியில் வாழும் தான் சொஞ்சமே ஜீவ சுகம் நாக நதியில் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே சங்கீத மேகம் என் சிந்தும் நேரம் ஆகும் பூக்கத்தில்

0: ஜீரமேதம் ஆகாயம் நாளை என் ஜீதமே எங்கும் புலாவுமே நாளை என் ஜீதமே எங்கும் புலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே ஜீதமேதம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம்
1: விளையமிலா பொழிகிறது.

வரும் வழியில் பனிமழையில் பருவநிலை முகிலெடுத்து முகம் துடைத்து இதையும் வரை நடை பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலை தினம் நனை முகிலெடுத்து முகம் துடைத்து இடியும் வரை நடை பழகும். வாத வீதியே மேக ஊர்வலம்.

முகிலினங்கள் அழகிறது முகவரிகள் தொலைந்தனவும் முகவரிகள் தவறியதால் அழுகிடுமா அது மழையும் முகிலினங்கள் அழகிறது முகவரிகள்